உரகா பலங்க தரங்க காரி வதேக்கு வெந்தனிய சமக கம்ட ராட்டன்ட லோவட்ட அகின்னு கயான்னு பிந்துவை ஹத்சிய ஹயாய் தூசியன்.